கமான் வல்பி மஜரா ஜவரா ரெண்டா லூடிஜி பிண்டுபி குகஜா சாரோ குறிஞ்சே.